0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குக்கு
1: மர்மே பாச்சு இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.
2: Yeah, yeah. Hot soup music. Better pay on the tamo. Take your cup of canne.

0: யாருமே பாச்சு.
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: Soldiers vs. the real soldiers, a.k.a. Kang Boy in town, alongside Mr. Diggy, Diggy, Diggy, Mr. D-Roy there.